கேட்குறீங்களே இத்தர்தோல் கண்ணூர் ஷெரீஃப் எல்டோ நான் ஸ்டாப் ஒப்பனை பாட்டுங்க கேட்டோன்னு வந்தேன். கேட்டோண்டிக்கிற இது ரேடி சாரங்கு 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவனா.

0: இன்னைக்கு என்னது பண்ணி ரேடியோ சாரங்குறோட 7.8 FM இந்த தொழிற்சாவடி நேர பிரசாரத காரியக்கிரமம். இனித்தி தொழிற்சாவடி காரியக்கிரமோட பாத்திரம் பிரச்சின விஷயம் தான் பண்ட கஞ்சில் த பறக்கத பக்கிட்டு பாத்திரம் இத்த கஞ்சில் த பால கஞ்சில் த பறக்க ஐயோஞ்சி விஷயக்கு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் ஆத்து விஷயம்னு தெரிப்போம் நினச்சினா கஜினி ஆவந்துண்டு அஞ்சனே பாத்திரம் துப்புனாக்கா சுரூத்த பின்னர் உள்ளரி ஏற்பன் தோக்கா. ஹலோ நமஸ்தே. ஹலோ ஹலோ நமஸ்தே. ஜி லெப்பு கொரணக்கள் பாத்திரம் நிச்சிறேன். லெப்பு கொரணக்கள் பாத்திரல நீங்கள் நான் கொஞ்சாத்து விஷயம் தெரிப்பாலே. ஆஜி மூஜி ஆஜி நாலு ரெட்டு சொன்னேன். நாலு ஒரம்பா நாலு ஒரம்பா இ கொஞ்சம் சங்கியக்கு நிக்கல் லெப்பு கொடுத்து பாத்திரல. இனிதா துளுச்சாப்பட்டு பாத்திரம் புனஞ்சின விஷயம் ஏதாவது பண்டா கஞ்சில் த பறக்க பண் புனஞ்சின விஷயக்கு சம்மந்தப்பட்டது பாத்திரம் இல்லை. எக்கடை பண்ண நித்த கொஞ்சாத்து கிரமக்குழு அது நான் பறக்க கொடுக்க புனஞ்சின கொஞ்சாத்து கடு உண்டும் இ கடுத்துல இந்த சந்தா உடு வந்து சந்தாய் சின்னதா தாப்பணும் அஞ்சினப்புறம் கொஞ்சாத்து விஷயம் இப்போனாக்கா அவன்புறம் நம்ம சந்தாய் சின்னதா தாப்புன்னு எழுதுல நம்ம சந்தாவனும் வாரி எட்டை பந்து அதுப்புனாக்கா லெப்பு குரலே பாத்திரலே. இனித்தி காரியக்கிரமட்டு கஞ்சில் த பறக்கத பகிட்டியான் பாத்திரம் இல்லை. நிக்கலிகள இ பகிட்டு கொஞ்சாத்து விஷயம் பூரா கொத்திப்பு ஹெச்சின மாஹித்து நிக்கல குப் ஆ ஒஞ்சி மாஹித்தில பிரயத்தண்ட லெப்பு கொடுத்து பாத்திரலே. அது நிக்கல் தூயினஞ்சினா கஞ்சில் த பறக்கத பகெட்டில் லெப்பு கொடுத்து பாத்திரி பந்த பனந்து ஆஜி மூஜி ஆஜி நாலு ரெட்டு சொன்னே நாலு ஒரம்ப நாலு ஒரம்ப இ ஒஞ்சி சங்கைக்கு லெப்பு குரலி அஞ்சனே முக்கியவாத முழு தூப்பு நீ பந்தித்தண்டா கஞ்சில் பாடினான்னு இவரு தட்டு குழு நினச்சின கிரம கஞ்சில் த பறக்க உப்புன ஜோக்கலேக்கு பலார மாத்திர கொடுத்து ஆனித தின ஜோக்கலு உபவாச உப்போடு கொஞ்சவேளை படவுகு தாள தின்பாண்டா கூட மீ பாதுக்குள்ளாவோடு ஆலடைய பெர்மெரஸ்தானோ லெடுப்புற நடத்துந்தித்தின கஞ்சில் த சேவை ராஜந்தைவ சந்நிதிட்ல உள்ளால் தின சந்நிதிட்ல நடப்புண்டு உதாரணமாக கொண்டான க்ஷேத்திரடு கஞ்சில் த சேவை நடப்புன்னு நம்ம தூலி அஞ்சனே கொஞ்சம் அது பார்தனிடல ஈ கஞ்சில் த பகெட்டு விசாரலு உள்ள அஞ்சனே பாடுதனோடு பண்புனி பந்தித்துன்னு நம்ம கோட்டி சென்னையர்ன பாடுதனோடு பர்ப்பினஞ்சினா கெம்மலஜே நாகபெருமேர்ன பாடுதனோடு கஞ்சில்தா கடகினதா எரந்தில்லதா ஏக்கசாலேர்னா ஒடிதி தெய்யாறு சரியாயினா காலுகு பொஞ்சவ் ஆவந்தி புனகா சரியாயின காலுகு பொண்ணு போது பொஞ்சவ் ஆது ஆணு பால ஆண்டா மாறி மாக்கால் தின நடுட்டு கஞ்சில் பாடாவே அஞ்சனை புண்டி பனவு பறக்க பாடுவே பொண்ணு பால ஆண்டா பொல்லித தொட்டில்டு பங்காரத பால ஒப்பியாவே அங்கன அடித்தது சுத்தமல்புவே அஞ்சனை ஆதி ஆலடே கபத்தாரடு பறக்க சந்தி நேர்த்து பொக்க கலட்டு உந்துதினா குமாரட பறக்க சந்தின பகெட்டு நுடித தொன்ன கிரம நடப்புனவு உல்லேக்க உண்டு இந்து பார்த்தனலடு பரப்புனஞ்சின கொஞ்சம் உல்லேக்கா கோட்டி சென்னேர்ன பாடுதனோட பரப்பினஞ்சின கொஞ்சம் உல்லேக்கலாந்து இன்ச்சினா கொஞ்சம் ஆத்து விஷயம் நிக்கலைகள கொத்திப்பு லெப்பு குரலே பார்த்தேர்லே. ஆஜி மூச்சி ஆஜி நாலு ரெட்டு சொன்னேன் நாலு ஒரம்ப நாலு ஒரம்ப இ கொஞ்சம் சங்கைக்கு அஞ்சனை பிரதி துளுச்சாவடிடலா டாக்டர் கணேஷ் அமின் சங்கமார் நம்ம கேன நேச்ச மல்பு நினச்சின கொஞ்சம் ஆத்து பேல மல்பேரு பண்ட பேத்த பேத்த விஷயக்கு சம்மந்தப்பட்டது ஆ கொஞ்சம் விஷயக்கு சம்மந்தப்பட்ட மாஹித்தி நமக்கு திக்கொண்டு அஞ்சப்பு நான் ஆறு தாதா பண் பேர் பந்து கண்டித்தா பண்ணேன் அண்ட் அவைக்கு தும் கொஞ்சம் பின்னர் உள்ள ஏற்பன் தூக்கா. ஹலோ நமஸ்தே.
1: நமஸ்தே
0: நமஸ்தே. ஏற்பாத்திரம் துப்பணும்
1: அசோக் நெஞ்சூர்.
0: அசோக் நெஞ்சூர் காரியக்கிரம எதுக்கொண்டு அசோக் அண்ணா பண்ணலே
1: அவு பண்ணாக ஜோக்குடே தொட்டில் பாடினாக பண்ண பாரு கஞ்சில் ஒக்க எங்கான ஊரு கொடமன சாலண்டு கொடமணி தாய் அவளு கம்புறானாக கோலபுராப்புடு ஒரு சோரச்சா ஆனி ஜோக்குனு பூரா எங்கான ஊரு புட்டின ஜோக்குடி கஞ்சில் பறக்க பறக்க
0: ஒக்க
1: பலி தேவையில பலி பண்ணாக ஜோக்குனு பட்டு வந்து சுத்து பருள் மூச்சு சுத்து
0: குஷியாண்ட அசோக் அண்ணா கொஞ்சாத்து விஷயம் தெரிப்பாரு சொல்மேலு ಒಂದು ಅಶೋಕ್ ಅಣ್ಣ ಲೆಪ್ಪು ಕೊಡ್ದು ಪಾತಿರಿ ರೀ ನಿಂಜೂರು ಹುಡ್ದು ಒಂಜಾತ್ ಕಂಚಿಲ್ದ ಪರಕ್ಕೆ ಅರ್ನ ಊರುಡು ಎಂಚಪ್ಪರ ನಡಪ್ಪುಣು ಪನ್ಪುನೆಲ್ಲ ತೆರಿಪಾಯ್ರಿ ನಿಖಿಲ್ನ ಊರುಳ್ಳು ಇಂಚಾದ ಇಂಚಿನಪುರ ಒಂಜಾತ್ ಜೋಕ್ಲಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ ಪರಕ್ಕೆ ಒಪ್ಪಿಪಾವನಂಚಿನ ಕ್ರಮಕುಲುಪ್ಪು ಆ ಬಗ್ಗೆ ಇಟ್ಲ ಪಾತಿರಲಿ ಆಜಿ ಮೂಜಿ ಆಜಿ ನಾಲ್ಕು ರಟ್ಟು ಸೊನ್ನೆ ನಾಲ್ಕು ಒರಂಬ ನಾಲ್ಕು ಒರಂಬ ಈ ಒಂದು ಸಂಖ್ಯೆಗೆ ನಿಖಿಲ್ ಲೆಪ್ಪು ಕೊರಲೆ ಪಾತಿರಲಿ ಇನಿತ ತುಳುಚಾವಡಿ ನೇರ ಪ್ರಸಾರ ಕಾರ್ಯಕ್ರಮ ಅಂಚನೆ ಆನೆ ಕಡೆ ಪನ್ನು ನಿಂತ ಡಾಕ್ಟರ್ ಗಣೇಶ್ ಅಮೀನ್ ಸಂಕಮಾರ್ ಒಂಜಾತ್ ಗೇನದ ನಡೆ ಇದು ಇನಿಮುಟ್ಟ ಅವೇತೋ ಗೇನದ ನಡೆ ನಿಖಿಲ್ ಮಕ್ಕಳು ಕೇಂದರ್ ಸರಿ ಸುಮಾರು 250 ಗೇನದ ನಡೆನ ಕೇಂದುಪ್ಪರು ಅತ್ತಂಡ ಆ ಬಗ್ಗೆ ಐಟ್ ಒಂಜಾತ ವಿಷಯ ನಿಕ್ಲೆಗಿಲ್ಲ ಇಷ್ಟ ಆದಿಪ್ಪು ಅದನ್ನ ನಿಕ್ಲನ ಗೇನನ ಹೆಚ್ಚ ಮಲ್ತಿಪ್ಪು ಎರಡ ಕೇಂಡೆರ್ಂಡ ಅವೇನ ನಿಕ್ಲ ಪಂದಿಪ್ಪರು ಒಂಜಾತ ವಿಷಯನು ನಿಕ್ಲ ಕೇಂದಂಚಿನ ವಿಷಯನು ನಾಲ್ ಜನಕ ಪಟ್ಟುದುಪ್ಪರು ಅಂಚಾದುಪ್ಪುನಾಗ ಇಂಚಿನ ಗೇನದ ನಡೆಟ್ ನನಲಾತ್ ಗೇನದ ಪುಟ್ಟಾವನಂಚಿನ ಸಂಚಿಕೆಲು ಬರೊಂದುಂಡು ಬರೊಂದುಪ್ಪುಂಡು ಅಂಚನಿ ಇನಿತ ಈ ಗೇನದ ನಡೆಟ್ ಒಂದು 229 ಸಂಚಿ ನಮ್ಮ ಈತನೇಟ ಆಯಿನೇಟ್ ಅಂಚಾದುಪ್ಪುನಾಗ ಈ ವಾ ವಿಷಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ ಇನಿ ಒಂಜಿ ಪಾತ್ರೊಂದುಲ್ಲೇರು ಪಂಡ ಮಂದಾರ ರಾಮಾಯಣದ ಬಗ್ಗೆಟ್ ಪಾತ್ರೊಂದುಲ್ಲೇರಿ ಮಂದಾರ ರಾಮಾಯಣದ ನಿಕ್ಲೆ ಗೊತ್ತಿಪ್ಪು ಮಂದಾರ ರಾಮಾಯಣನ ನಿಕ್ಲೆ ಕೇಂದರ್ ನಮ್ಮ ರೇಡಿಯೋ ಸಾರಂಗ್ಡ ವೇತೋ ಕಾರ್ಯಕ್ರಮಲು ಪ್ರಸಾರ ಆತನು ಮಂದಾರ ರಾಮಾಯಣಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು ಆ ಮಂದಾರ ರಾಮಾಯಣಡ ಉಪ್ಪುನಂಚಿನ ಒಂಜಿ ಆತ ವಿಚಾರರು ನಿಕ್ಲೆ ಇಲ್ಲ ಪಂಡ ನಮ್ಮ ತುಳುನಾಡೇ ನಡೆತದ್ದು ರಾಮಾಯಣ ಪನ್ಪುಲಕ ಕಟ್ಟದು ಕೊಡ್ತನಾರ ಮಂದಾರ ಕೇಶವ ಭಟ್ರು ಒಂಜಿ ಆತ ವಿಷಯ ಏನಪರಾಯಿಟು ತೆರಿಪಾದರೆ ಮಂದಾರ ರಾಮಾಯಣಡ್ ನಿಕ್ಲೆ ಈತನೇಟ ಕೇಂದಿಪ್ಪರ ಬೇತ ಬೇತ ರೀತದ ಎಗ್ಗೆಲು ಪುರ ಅಂಚನೆಟ್ ಈ ಮಂದಾರ ರಾಮಾಯಣದ ಬರ್ಪಿನಂಚಿನ ಸತ್ಯ ಲೋಕದ ಪೊರ್ಲು ಎಂಚ ಉಂಡು ಪನ್ಪನಿನ ಆ ರೀತಿ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಪನ್ನಿರೋಲ್ಲಿರೋ ಡಾಕ್ಟರ್ ಗಣೇಶ್ ಅಮಿನ್ ಸಂಗಮರ್ ಆ ಒಂಜಿ ಪಾತ್ರನ ಕೇನ್ಲೆ ಪಂದ್ ಪನ್ನೊಂದು ಕೇನೊಂದು ಪ್ಲೇ ರೇಡಿಯೋ ಸಾರಂಗ್ 107.8 FM ಒಂದು ರಂಗ್ ರಂಗದ ಬದುಕು.

நலிப்பு நஞ்சன ஸ்திரியர் உள்ள இந்திரா ரம்பாதி நாரியர் ஆயிட்டு எட்ட நலிப்பு நாள் ஏறு பரப்பு நஞ்சன கொஞ்சம் பந்த ஆண்டுகே அப்பொழுது ரம்பேலா ஊர்வசில மாத்திரல கெந்தது அக்கிலட ஏறு பரப்பின ஒய்ய கையானக தீர்மான கூறியர தேவலோகத்து இந்திரே என நிலத்தே அஜ்பத்த நாலு வித்தியன கல்த்தினேயான ஐட்டு நிறைய கலை எல்லாம் ஒஞ்சி ஆ ரெட்டு அப்சர ஸ்திரீயர் கைட்டில் மல்லிகை செண்டுன்னு கொடுத்து நலிப்பாய நலிப்பாடி கேட்டு ஒரியான ஒரி மீசம் நக்கல அந்த ஒத்த பொறுத்து காணகனே ரம்பென கைத்தா ஆ மல்லிகை செண்டு ஜாரது கொண்டு அடையான தீர்மான கோரிய கெந்தி நாள் ஏறு பண்ண ஊர்வாசி மாத்திரைகள் அந்தந்து தோஜண்டு எனக்கு சத்காரம் வாழ்த்தி இந்திரதேவி மாத்திராத்து பதினாஞ்சு முட்டிக்கல் முப்பத்தி ரெண்டு சஜீவ கும்பெலித்து நினச்சினா கொஞ்சம் சிங்கதனும் எங்க பகுமானவாத கோரியே தேவசில்பி ஆகின்ற விஸ்வாமித்ரனே ரச்சனை மாழ்த்தின ஓகே விஸ்வகர்மனே ரச்சனை மாழ்த்தி நினச்சினா ஆ சிம்ஹாசன மயூர சிம்ஹாசனம் தான் புதர் சன்மான மல்த்தது அந்த பூலோக்கு கடப்படியே இனிக்கான உஜ்ஜனாபுரடு ஆ ரத்த கஜிதவாய் நஞ்சினா சிங்கதனு ஏறுது என் உலக கொற்பனவு வருஷோட நடப்புடு அவு மாரணை மீத பொறுத்துகு ஈ நடுவே தேவி அம்பிக்கன வரப்பிரசாதர்கள் என் காண்டு அக்கதெல்லாம் வாரி மல்ல உண்டு கொஞ்சம் பொறுத்துடு உலக பொறுத்துடு ஒரு காப்பாளிக்கே துனக ரிஷினல் கைத்தே சாந்தசீலேந்து ஆயன புதரு கைத்தல் காடு எடுத்து நடத்து பத்தேரு என்ன ஹோமக்காரியும் அட்டிப்படுத்த வந்துள்ளே ஒரு பிரம்மரக்கசே வேத்தாளே ஆயிரத்துக்கு ரக்ஷண குருடு பண்ணது கேண்டுண்டே அரசு ஆயினாயே கோபிராமண ஹிதரக்ஷண மல்புடு பண்ணது சாஸ்திர அஞ்சாது பிராணர் மல்புணி அனுஷ்டான ஏறு அட்டி மல்பேனா எனக்கு சரியான சிக்ஷகரோட பண்ண காரணம் போடாது ரெண்டு பாத்திர பாத்திரந்தே ஆ சாந்தசீலரை ஒட்டிக்கே அருண்யகுயான் போய நிஜவாதல பொருளுடு அல்பா யாகாரம் அல்பந்தி தேரு கல்பனை கைத்தல் கொஞ்சம் மல்ல குட்டை அமைத்து கொஞ்சம் முள்ளு முத்து கதை மறைத்தண்டு ஐட்டு கொஞ்சம் புண்ணா நீங்கள் வந்தித்தண்டு ஐத்த உலாயிடு வரி வேத்தாளே நான் பிரம்மரக்கசன உள்ளே அப்போ கபவாதத்தை எனக்கு உபத்திர குறந்துள்ளே ஆயன கணத்தது என்ன யாகசாலத கம்புக்கு கட்டொடி இது பண்டே உபத்திர குறுப்பினர்களே சரியான சிக்ஷ குருடு பண்ணுது ஆன பாத்திர தஞ்சனே ஆ குட்டைக்கு போய முள்ளு குத்து கொத்த மரணம் ஏறிய அல்பயித்த நஞ்சன ஆ புனனு கட்டுகிச்சா அது புகழ்ந்து பாடு வந்து பத்தே பத்தது ஒன்றே பொறுத்து தும்பு வந்தகா ஐத்த உலகத பேத்தாளே பாத்திரம் சுருமாழ்த்தண்டு விக்ரமா என்ன பத்தொன்பது போப்பன நல்ல விஷயத்து ஆண்டா போப்பனைக்கு தும்பு என்ன சதுரு உண்டு ஆ பிரச்சனைக்கு உத்தர கொருதி தும்பு போடு அஞ்சன கொஞ்சம் சவால் வரி பாடுப்பேன் பண்ணாக தும்பு பிற துயர் ரெண்டதால் என்ன சவால்னு கேண்டே அப்ப கொஞ்சம் கத்தேன்னு பண்ணியற சுருமல்த்தே பிரம்ம ரக்கசே ஆ கத்தைன்னு கேண்டுது கடைத பிரச்சனைக்கு உத்தர குறிஞ்சாந்தாண்டா நின்னா சரே புடாது சாவிர சூராது போ புண்ணுது வண்டி பத்து இருபத்தைந்து கதை வண்டே கொஞ்சம் கத்தேன பண்ணகலாம் ஆயன பிரச்சனை சரியான உத்தரையான கொரிய கொருது பிஜிர்னாக ஐ ஓலு புண்ணுது கொத்தி கொத்தாமது இல்லை கொனே ஆ புண்ணல பார்த்து வந்து குட போது முத்து கதை வரட்டே நெல் வந்துட்டே இன்னும் இஞ்சின ஆச்சிரா பிரதி சரத்தில் யான போப்பினே கிச்சாவுன யான பத்தொந்து வரப்பினி ஆய கதை பண்ணிப்பினி கதை முகினாடுக்கு என்ன உத்தர கேடுது ஆய பாரு போது பூரா இட்டு நேரு இன்னும் இஞ்சனே நடத்துடு கடைக்கு கொஞ்சம் தினம் இஞ்சான்லாம் பத்தோடு பண்ணுது வேற முடியாத வள்ளி பண்ணுது ஈ சர்த்தி கட்டி மனசு வந்தது பத்தொந்து பத்தே ஆகல அந்தாஜ் ஆண்டதான ஈ சர்த்தி இங்கே புடிப்பு செய்து அது கொஞ்சம் பொசா கத்தை நட பண்ணி பார்த்தே கதை பாரி மல்ல கத்தை ஆண்ட பண்ணின கதை உண்டாத்து இங்கே பாரு விசேஷம் அதுக்கு புடேதி சைத்தன அஞ்சின கொஞ்சம் அம்மே அப்பே சைத்தன

0: கௌதமரேனு தூனக பண்டெராறு.
1: மச்சரத பர்க்கத்தின் திகளிடு கூட்டுது. பர்க்கத்தி பண்ட நம்ம கே கொய்யரைத்தன ஜனவஞ்சி கத்தி அவனு திகளிடு கூட்டின அஞ்சாவு அஞ்ச ஒரிய கொரி மெகிலு தான் தொந்துள்ளேரு. அவளா என்ன சபேட்டு உலாயிடுது உலாய்க்கு ராமாக்கு தெளிக்கே பத்தினிகே மேக்கிலைக்கு சரியாயின மருந்து அற போடு. மச்சரத காயக்கு மருந்து அரைப்படே இ மச்சர போடு. நரமானியா காவடு மிருகப்பக்கிலே காவடு அகங்கார பத்தி பெட்டுக்கு அய தானு ஏறுன்னு பண்ணுறேன்னு மதப்புவே. கௌதமேர் வஞ்சி தீர்மானம் பண்ணிடறப்பா அது பொறுத்துக்கே ஆய லக்கோடு நித்துண்டா. இம்பே அக்கல் அக்கல் ஈ சபையிட்ட சர்ச்சை மனப்பட அகத்தியம் ஒவ்வித்துண்டு தீர்மானம் தானால ஆத்து யார் பண்ணக்க இப்போ கொஞ்சம் மக்கிற தீர்மான தலையத்தில் புக்கொரி பண்ணுப்பே ஆத்து தெத்தோன்னா தாழ்மேலாய் அந்த அகங்காரோட மேலே பார்த்தெரியறத்தா முக்கில் கொஞ்சம் மருந்து அறப்போடு பண்ணுது. ராமே கொஞ்சம் தீர்மானம் கொடுப்பேங்க எஞ்சின தீர்மானம்
0: மேலு தான் ஒரு குரு இப்படி

0: ஆஜி திங்கொலு முட்ட அதக ஏறு முக்குலடு ஏறு பிர்சேன்பி பிர்சாதிகனு மேலு கீழினு நம தெரியொலி புறக்கு பொதங்குலுல புடாவ புறக்கு போதங்குலுல புடாவ நிக்கலன் ஆஜி திங்கொலு கரிபொக்க விபீஷண பிதாடித்த யாத்திரை அயோத்தியகு பண்டே ராமே
1: ராமே பண்டே ஓ முல்பத்த சர்ச்சை உள்ளே நிக்கலைகிற டே ஜனக்கு நவதானியம் எல்லாம் முல்பா உள்ள பேத்த பேத்தரித்த பக்ஷ பூஜ்யம் என்ன மல்புடஞ்சினா சொத்துலாம் முல்பா உள்ள ஆண்டு அக்கிலே கேரைகளை சர்ச்சை அரியலாம் பாருங்கள் அதுக்கிலே மாத்திர சர்ச்சைத்தா அப்போ கண்டா அவை கொஞ்சம் தீர்மான குறியர் கொஞ்சம் கடுதிக்கா இத்தனை பண்பில கைஜி தயப்பண்ட யானு சூப்பினி அத்தண்டா யானு நிக்கலாம் விசாரணும் தெரிப்பினி இனி மாத்திரம் இத்தகைய இத்த தீர்மான கோரியார்களா அப்படி கொஞ்சம் ஆஜி திங்கோலு காப்போடு இஞ்சா ஆத்தினேட்டா நிக்கலாம் சிறக்கு பாடு சிறக்கு பாடு பண்டா நிக்கலாம் கற்பிலடு பாடுற உண்டு ஐக்கு ஜபதாரி ஏறு பண்டா கௌதம ரிஷிகள் இருந்த ஆசிரமோடே கொஞ்சமேயிட்டு அரி நனஞ்சமேயிட்டு ஈ நரத்தரத்தாய் ராகி அக்கலு கற்பெல்டு சிரேட்டு உப்பாடு ஆஜி திங்கலு கறி நேரத்து புக்க யான் அயோத்தியக்கு போய் நேரத்துக்கு அகல என்ன லெப்படாவே புக்க யான் தீர்மானக்கு பருப்பே தீர்மானம் கொடுப்பேன்னு ராமே பண்டிகை அது பொறுத்தகு நரத்தரத்தாயே பாரி பேஜாடு சுவாமி இரு ராஜகாரியோடு போப்பினாரு அயோத்தியக்கு போய் நேரத்துக்கு ஏத்து வேலை இறகுண்டா தான்னா எங்களும் நினைப்பாயிரண்ட இறகு இரு லெப்படாயிச்சுனா எங்களை போ சிரட்டே உப்படத்தா வந்து பண்பே அப்போ ராமே பண்பே விஜய்ஜி நீங்கள் என்ன சிறக்குன்னு உட்கொண்டாலா எங்கு நிக்கலாம் நெம்புண்டு ஆ பொறுத்துகு யான் லெப்படாவே சரியான தீர்மான கொறுப்பே அத்தனை சமதாரிகள் உப்புலேருந்து பண்டது அங்கே சமாதானம் மல்த்தது ராமே தன்னை பரிவாரத்தை விட்டுக்கு தும்பரிப்பேகே தும்பரிது தும்பரிது அயோத்தியாபிமுகவாது அகில் போந்துள்ளேரு எஞ்சா இஞ்ச நடத்து பத்திருத்துள்ளே
0: கடத்து பத்தெரு பஞ்சனந்தினு கட

0: மாத்திரல வன் பேரு கோரிக்கையில இருந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏனந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தபது
1: பரா பிடியில் வைத்தோதும் நரக்க வரதுள்ளே
2: பீட்டு போடுமே பீட்டு போடும்

ஹாய், என் குரு கிரண் பார்த்துருந்துல்ல, நிக்குல் கேனந்துள்ளாரு சாரங் எஃப்எம் 107.8 FM ஒன்று ரங்கு ரங்கு தவதுக்கு.

கேட்டுண்டுள்ளார் இது ரெடி சாரங்கும் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ருச்சிக்கன இண்ட தொமையிலஞ்சி பேரி காரியக்கிரமத்துக்கு எல்லாருக்கும் கல்பு நிறையும் ஸ்வாகதா. இண்ட தொமையிலஞ்சி பேரி காரியக்கிரமத்தில்லங்க கண்ணூர் ஷெரீஃபியல்டோ நான்ஸ்டாப் ஓப்பனை பாட்டுங்க கேட்டுன்னு வருவா.

கேட்குறீங்களே இத்தர்த்தோல் கண்ணூர் ஷெரீஃப் ஃபீல்டோ நான் ஸ்டாப் ஒப்பன பாட்டுங்க கேட்டோன்னு வந்தேன். கேட்டோன்டிக்கிறது இது ரேடியோ சாரங்கம் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ருச்சி.

0: மெய்க்கை வாடணும் வச்சின பரிஸ்தி பத்துனு ராமதேவர் ரச போயிட்டு ஆயரா சாத்தியம் உண்டா அடகு ராமே அக்கலின் மாதா தடைத்தது முந்தாயகே மனமன்பே
1: மச்சரத பர்க்கத்தின் திகழெடுக்கும்.

நட் போனாம் தோந்தி சாஞ்சேன் திருச்சேனாக்கா எம் கொண்டு நான் சாச்சேன் உல்டி சோய் நாக்கா வாய்ட் சம் காணனாக்கா துடியா பிரேரண் ஜேசு கிறிஸ்தாச்சேன் திருநாட் போனாம் சேன் தோந்தி சாஞ்சேன் திருச்சேனாக்கா எம் கொண்டு நான் சாச்சேன் உல்டி சோய் நாக்கா வாய்ட் சம் கா